0: தேனிசை அரங்கம்.
1: தேனிசை அரங்கம்
0: காலைதோறும்
1: 7 மணி முதல் 8 மணி வரை
0: எஃப்எம் தாளம் வானொலி.
1: எஃப்எம் தாளம், எஃப்எம் தாளம் வானொலி, வானொலி. உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். மழை துளிகள் பூமியை குளிர்விப்பது போல இறைவன் அருள் நம் மனதை நிம்மதியாலும் நம்பிக்கையாலும் நனைய செய்கிறது. இந்த இனிய மழை பொழியும் வெள்ளிக்கிழமை காலையில் என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த காலை வணக்கம். இன்று உங்கள் இல்லங்களிலும் மகிழ்ச்சி, அமைதி, ஆரோக்கியம் மற்றும் இறை அருள் என்றும் பொழியட்டும். இனிய நாளாக அமைய என் அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சி, அதாவது தேனிசை அரங்கம் என்னும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஓர் அம்மனை போற்றும் பக்தி பாடலை கேட்டீர்கள். அடுத்து வருவது இன்னொரு அம்மனை போற்றும் பக்தி பாடல், ஜெகஜனனி ஜெகன் மாதா என்னும் பாடலுக்கு குரல் தருபவர் நம் உள்ளூர் கலைஞர் அனே தேவராஜ் முத்துசாமி அவர்கள்.

பாடல்கள். மழை என்பது இயற்கையின் அருட்கொடை. அது நிலத்திற்கும் உயிர்களுக்கும் புத்துயிர் அளிக்கிறது. ஆனால் மழையின் மகத்துவத்தை போற்றும் அதே நேரத்தில் நமது பாதுகாப்பிலும் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம். மழை பெய்யும் நேரங்களில் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். சாலைகளில் கவனமாக பயணிக்க வேண்டும். மின் கம்பிகள், தேங்கிய நீர் மற்றும் வழுக்கும் இடங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மழை நமக்கு வளத்தை தரட்டும், விழிப்புணர்வு நமக்கு பாதுகாப்பை தரட்டும். இறைவனின் அருளால் இந்த நாள் அனைவருக்கும் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, அமைதி மற்றும் நலன்கள் நிறைந்த நாளாக அமையட்டும். இதோ டிஎம் சுந்தரராசன் குரலில் இந்த பழைய பாடல் "போனால் போகட்டும்" என்னும் பாடலை நாங்கள் சிறப்பாக அம்மா சுவிதா ஐயா தேவன் முதலி மற்றும் காங்காகோவில் இருந்த ஐயா சிவன் செலன் மற்றும் அம்மா மயன் உங்களுக்காக அளித்து இருக்கின்றோம். இதே பாடலை நாங்கள் அம்மா மைதாசன் அசி ஐயா தேவன் குருப்தாஸ் மற்றும் அம்மா நீலம், அம்மா தேவி, அம்மா வனிதா, அம்மா வினுத யாவு, அம்மா அனி கோவிந்தன் உங்களுக்காக இந்த பாடலை அன்புடன் தருகின்றோம்.

0: pour ceux qui n'en ont besoin et leur est elle-même une nourriture.
1: வெண்ணின்று போய் பின்விரி நீர்வி என் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி.
0: Si le ciel retenait la pluie, la faim régnerait en ce vaste monde, entouré par l'immense océan, et le torturerait.
2: ஏரின் உழவர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால்.
0: Si la pluie, source de richesse, arrivait à faire défaut, le laboureur ne pourrait plus faire travailler sa charrue. Sans pluie, point d'agriculture.
3: கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை.
0: Ruiner des fortunes établies, rétablir des fortunes ruinées, tout cela, la pluie.

0: ciel s'asséchait, il n'y aurait plus ici-bas ni fête ni culte des dieux.
1: வள்ளுவர் வாக்கு இன்று மழைக்காலம் எங்கும் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் உங்களுக்காக நாங்கள் வான் சிறப்பு என்பது என்று அதிகாரத்தை அளித்து இருக்கின்றோம். இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள வான் இன்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர பாற்று, அதாவது மழை பெய்வதால் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் வாழ்கின்றன. அதனால் மழை அமிழ்தத்திற்கு ஒப்பானது என்று வள்ளுவர் போற்றுகின்றார். மழை இயற்கையின் அரிய வரம். அது விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் அனைத்து உயிரினங்களின் வாழ்வுக்கும் ஆதரவாக உள்ளது. அதே நேரத்தில் மழை காலங்களில் நாம் அனைவரும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து சாலைகளில் எச்சரிக்கையுடன் செல்வோம். மழையை மகிழ்ச்சியுடன் வரவேற்போம். விழிப்புணர்வுடன் பாதுகாப்பையும் கடைபிடிப்போம். அடுத்த பாடல் ராஜராஜ சோழன். இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக மாமை அருளன், அத்தையழிலி, தேனருவி பாதினி மற்றும் அம்மாய் கமலா தேவி உங்களுக்காக அளித்து இருக்கின்றோம். இதே பாடலை நாங்கள் சோழன் மற்றும் செந்தாமரை உங்களுக்காகவும் அளித்து இருக்கின்றோம். ராஜராஜ சோழன் என்னும் பாடலை நாங்கள் சோமசேகரன் மற்றும் சோழன் உங்களுக்காக, இதோ செந்தாமரை உங்களுக்காக, இதோ இந்த பாடல்.

மக்களே, நம்முடைய தமிழ் மொழி உலகின் மிக பழமையான, செழுமையான மற்றும் உயரிய இலக்கிய மரபை கொண்ட மொழிகளில் ஒன்றாகும். 2000 ஆண்டுகளுக்கு மேலான தொடர்ச்சியான வரலாற்றை கொண்ட தமிழ் இன்று வரை தனது தனித்துவத்தையும் அழகையும் இழக்காமல் வாழ்ந்து வருகிறது. சங்க இலக்கியங்கள் முதல் இக்கால

மிக சுருக்கமாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்துகிறது. அதே போல சங்க இலக்கியங்கள் இயற்கை, காதல், வீரம், மனித உணர்வுகள் ஆகியவற்றை கவிதை வடிவில் அழகாக பதிவு செய்துள்ளன. தமிழ் மொழியின் இலக்கணம் மிகவும் கட்டுப்பாடும் நுட்பமும் கொண்டது. அதனால்தான் அது இனிமை மற்றும் செம்மொழி என்ற பெருமையை பெற்றுள்ளது. தமிழ் இலக்கியம் மட்டுமல்ல, பண்பாடு, இசை, பக்தி இலக்கியங்கள், சித்தர் பாடல்கள் என பல்வேறு துறைகளிலும் தனது ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற பக்தி இலக்கியங்கள் மக்களின் மனதை இறைவன் பக்கம் இழுக்கும் ஆன்மீக சக்தியை கொண்டவை. இன்றும் தமிழ் மொழி உலகம் முழுவதும் பேசப்பட்டு, படிக்கப்பட்டு, ஆராயப்பட்டு வருகிறது. இதன் செழுமை இதன் சொற்களில் மட்டுமல்ல, இதன் உணர்விலும், பண்பாட்டிலும், மனித நேயத்திலும் உள்ளது. தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஓர் உயிர், ஒரு பண்பாட்டின் அடையாளம், ஒரு பெருமை. அடுத்த பாடல் நம் உள்ளூர் கலைஞர் வானுப்பிள்ளை குமாரசுவாமி குரலில். இதோ இந்த பாடல், பறக்கிறேன் பறவையாய்.

இன்று வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் 26ஆம் தேதி இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. பெல்வி முகல்லிருந்து இளையன் மருதை முத்து தமது பிறந்த நாளை முடித்து அப்பா மனன், அம்மா பத்மினி, சகோதரி நிம்மதி மற்றும் அக்கா சிவானி அனைத்து மருதை முத்து குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இளையன். மற்றும் த்ரியலே ஊரிலிருந்து ஜெலன் தந்தானி தமது பிறந்த நாளை முடித்து அம்மா ஜெலினா, அப்பா வேலன், தம்பி ஜெவன் சூரவேல், தாத்தா நந்தன், அப்பாய் வினோத், பித்தம் ஊரைச் சேர்ந்த அம்மாய் விமா, அம்மாய் அழகி மற்றும் அம்மாய் ரீனா, தாத்தா முகேஷ், சுந்தரேஷ் மற்றும் ராஜன், மாமே துரைவன், மாமே ராயன், சின்னம்மா ரேவள்ளி, அம்மாய் தேவகி மற்றும் அனைத்து தந்தானி நல்லன் குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள் பல. வக்வல்லிருந்து சுனிதா வீரசாமி தமது பிறந்த நாளை முனித்து கணவன் வாசன், அம்மா சகுன், அப்பா குமாரசுவாமி, கிருஷ்ணி, ஷஹில், ஷலீல், சகோதரிமார்கள் உமா, தேவினா, ஸ்வஸ்தி, சூரஜ் மற்றும் லிட்டில் கேன் அனைத்து வீரசாமி குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள். அலிபிரியம் வக்வல்லிருந்து வாசன் கோவிந்தன் தமது பிறந்த நாளை முனித்து மனைவி நிதா, மகன் அன்பன், மகள் குவிலா மற்றும் கணவன் அதிலா, பேரன் உவிலன், பேத்தி உவிஷா அனைத்து கோவிந்தன் குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள் பல. ரிவியாஜாபாவூரைச் சேர்ந்த அம்மா மனன் பெருமாள் ஒரு பாட்டை கேட்டிருக்கின்றார். தமது பேரன் பேத்திமார்களுக்கும் சோமசேகரன், சோழன், செந்தாமரை, சஞ்சீவன், ஜெசன், சந்தி, கெசிலா, வனிசா, மலினி மற்றும் தங்கைமார்கள் ரோஜாமணி, வாணி, வசந்தா, ரூபி, தம்பிமார்கள் சுந்தரன், வீரன், பாட்டி தங்கச்சி, பாட்டி சுபமா, நண்பர்கள் தேவி, நிலம், வனிதா, தமிழவையா சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் அம்மா மனோன் பாடலை கேட்டிருக்கின்றார். மற்றும் ஐயா தேவன் மற்றும் அம்மா சுவிதா, பிரம்ஸ்தான் திரு கோவிலைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் பக்தர்களுக்கும் அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார். பெச்சுபா ஊரிலிருந்து வெங்கதல பிள்ளை குடும்பத்தைச் சேர்ந்த குமரன், ஜெயராணி, ஜேசன், கேசன், அரசி, மேலும் பித்தம் ஊரைச் சேர்ந்த வெதி நல்லன், செசன், மெகலே, நிலை உங்களுக்காக அடுத்த பாடலை அன்புடன் தருகின்றோம். இதோ அடுத்த பாடல் நம்முடைய ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைத்த கண்ணே கண்மணியே.

அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக அம்மா உமா கங்காது, அழகன் அழகி அமெல்யா எலா, குணால் செல்வி அவிஷ் மற்றும் அக்கா வதி திலன் திஜன், சினிமா சுந்தரம் சினிமா தங்கச்சி சினிமா சரோஜினி பதன் குடும்பம், ஜென்சன் பழனி அப்பா நதா அம்மா ஜினி தங்கை ஜேஷினி, சுகினாமிலிருந்து அனைத்து பழனி குடும்பத்துக்கு, பெஜிடோபோவிலிருந்து அம்மா உமா கங்காது அவர்களுக்கு அன்புடன் தருகின்றோம். மற்றும் இதே பாடலை நாங்கள் சிறப்பாக ஹோன்யோ வக்வல்லிருந்து அம்பாள் சீனன் தமது பிறந்த நாளை முனித்து கணவன் கிருஷ்ணா, கமலன் அக்கா தேவி அன்னை சுன் அன்னே சன்றின் அனி வள்ளி அனே இந்திரன் அனே கிருஷ்ணா அனி வினோத் சரோஜினி சிங்கன் நிலன் கெவினா பழனி மோகனா ஸ்ரீரஞ்சனி மற்றும் அனைத்து அப்பாவு மற்றும் சீனன் குடும்பத்துக்கு அடுத்த பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம்.

வானொலி பெரு ரசிகர்களே, நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறவுள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே அலைவரிசையில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.